0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இதுக்கு
1: எங்க தால புடிச்சு சேகர
0: தானே
1: தாதான சேகர இ கிருஷில புடிச்சு தால புடிச்சு துல்ல
0: இதுக்கு தாதாண்டிய வெங்க பண்ணா
1: எஞ்சி நான் பண்ணப்பு நான் மாற வாவா நம்மளத கிருஷி மந்தனால உலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கா லாபம் தூ அரகே திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவர மணிப்பந்த குள்ளுவானா நினான் தூ நான் கஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணுன்னு பரீட்ச மல்தாரா
1: இவர மணிப்பந்த குள்ளு மண்ணு நேர்ல பரீட்ச
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணுன்னு பரீட்சைக்கு கொரடு அகில் ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகாரம் பண்பேர்
1: சேகரா ஓல் மல்பெரிய
0: அவு நம்ம உஜிரடி உண்டி
2: அந்து நிக்கின ஜாகத மண்ண பரீட்சை மல்பொடுந்துள்ளார அஞ்சாண்ட நிக்கின புதரு கிராம சர்வே நம்பர் அஞ்சனே மண்ணுத மாதிரி தொட்டுகு உஜிரே எஸ்டிஎம் காலேஜ் தா கேம்பஸ் உடுப்புன மண்ண பரீட்சா கேந்திர குபிலை போன் நம்பர் 97 3 1 4 0 8 ஆஜி போன் நம்பர் குடரா 97 3 1 4 0 8

0: ஸ்ரீ ஹூமன் லைஃப் ஒன் பேர் விஸ்வாச போடு விஸ்வாச டாக்டர் போனா மருந்து கோர் நல்லா தேத்தோன்னா நாங்கள் கதை விஸ்வாசம் பூஜை இன்னட்டு குணாவைத்திய குணாவைத்திய ஆத்மவிஸ்வாச பூஜை விஸ்வாச இத்தனை வைத்தியர் நடைபோது சரியான சமஸ்ய பண்ணல வாரித்தத பேனே அதுக்கு சரியான எக்ஸ்ரே தித்ததா அதுக்கு சரியான வஞ்சி டயக்னோசிஸ் ஒன் பேர் எங்கெல்லாம் வைத்தியக்கிய பாஷையில் அந்த சிகிச்சை மல்பெருது வஞ்சி பரீட்சை மல்பேர் பரீட்சை மல்த்தது ஆ ரோகத ஹந்த வா ஸ்தித்தி டூடணும் பண்ண கேன் பேர் கேன் தூதானாக அதுக்கு இரீத்தத சிகிச்சை மல்பொழி ஈர் எங்கள் மேல்நோட்டக்கு தூனாக்கா ஈர்ன பேனே உண்டு பண்ணாங்க அவு ஹெச்சின அம்ச பேருனால சிகிச்சை மல்த்துனாண்டா தான் மல்பண்டா அது உலாயத பல்ப் பண்ணுற நரன் இன்ஜெக்ஷன் கொடுத்து கம்ப்ளீட் தெத்துது ரூட் கெனால் பேர் தொலை வந்து தூத்துண்டு கெனால் இப்போ நம்ம சாமானிய ஹள்ளிடு இன்னைக்கு கொத்திப்பு எருளைன கொம்புக்குல வந்து உலாய் சிறி நிற்பணும் ஆ ரீத்திடு ஐக்கு சிகிச்சை மல்த்துண்டா ஆ பேர் தொலை ஃபில்லிங் மல்த்து சிகிச்சை மல்த்து ஐக்கு கொஞ்சம் க்ரௌனிங் கேப்பிங் பூரா மல்த்துந்தாண்டா ஈரன தும்புத கூலியன் சேர்த்து அவே டைப்பு இன்னைக்கு வார இத்த பேனை பரந்துலேக்க சந்தர்ப பர்த்முடு நானா லேட்டு மல்பச்சு பெட்டர் லேட் தான் நெவர் ஒன் பேர் இன்னும் லேட் ஆண்டு நானாண்டல ஐரே ஜாக்கிரத்தை மல்த்துது ஐன சிகிச்சை மல்பலே நானா பாக்கி தச்சு கூலித சிகிச்சைக்கு ஐநாத்த ஜாக்கிரத்தை சூரு கப்பு தோஜி பெட்டிக்கு சூரு பேனை பத்தி பெட்டிக்கு அத்தனை ஒசடு ரத்தஸ்ராவம் அண்டர் அந்த எத்தனை பரப்பின சந்தர்ப்படும் பாய் வாசனை பரப்பணும் இன்ச்சின சந்தர்ப்படும் கூடலே டாக்டர் நாடே கூண்டா டாக்டர் நாக்கள் கண்டித்தா ஸ்பந்திச்சது இரகு கொறுப்புணுச்சின சிகிச்சை கொறுப்பேரு கண்டித்தா இரகு வாரித்த காயிலெல்லாம் பர்ப்புச்சு அவே நம்ம பாய் பண்டா அவங்க கேட்வே நம்ம தேகத கேட்வே நம்ம கேட்வே ஆஃப் இண்டியா ஊழண்டு பாம்பே உண்டு அஞ்சனே நம்ம இடீ தேகத கேட்வே பண்ண பாய் ஆ பாய் சரிச்சிந்தாண்டா இடீ தேகத ஆரோக்கியம் ஆளாப்பணும் துயரே பாரி சுலபம் நெக்லெக்ட் மல்பேர் கூலித ஆரோக்கியாவோட பாயத ஆரோக்கியாவது நெக்லெக்ட் மல்பேர் ஆனால் ஐன் நெக்லெக்ட் மல்த்தண்டா நம்ம உதரத ரோகம் உதர சம்பந்தி காயிலைகளு ஹாகே ஜட்டர சம்பந்தி காயிலைகளு பேரே பேர ரீதிய பெத்த பேத ரீதித காயிலை பரப்பணும் அஞ்சனே ஹிருதய சம்பந்தி காயிலெல்லாம் பாயத சீக்கிரம் பரப்பணும் பாயடு உண்டாப்பணும் வஞ்சி இப்போ நஞ்சின வஞ்சி ரோகானு ஹிருதய கவாட்டோத மித்து ஆக்கிரமணம் மல்த்தது அஞ்சின காயிலெல்லாம் பாயத சீக்கிரம் ஹிருதய சம்பந்தி காயிலெல்லாம் பரப்பணும் சங்கிப்தவாத பண்ண பாயத ரோக வஞ்சி ரோகானுடு ஹிருதய சம்பந்தி காயிலெல்லாம் பரப்பணும் அஞ்சின பாரி துஷ்பரிணாமம் மல்பணும் அஞ்சின காயிலே பரப்பணும் அவ் வத்தந்தே கிளவரிக்கு துராபியாசம் உண்டு ஓ புகேரை தின்பனாச்சுனா ஆ மாவை தின்பு ஐன தின்னுது பாய் கேன்சர் பரப்பும் பாய் ஆமல் பெறாப்புச்சு கிளவு தூதி பரபாய்க்கு இதே ஆம ஆ பாய் ஆமல் பெறாப்புச்சு அஞ்சின பூர சீக்குலு ஈ துஷ்டட்டு பரப்பணும் இன்ச்சின மாத காயிலு கூலித மாத சிகிச்சை மல்பணத்து அந்த வைத்தியர் பண்ணா ஆவு டோட்டல் ஓரல் சர்ஜரி பேர் ஓரல் சர்ஜரி பண்ட ஆ கஷேத்ராத்து வாஸ்டாது உண்டு அஞ்ச பிரதி வரில பாயத ஆரோக்கியத பக்கிய கமன ஹரிசண்டா சரியாது கமன ஹரிசனா தினக்கூர் அடிசத்து சரியான ரீதியில் பிரஷ் மல்த்தன் அக்களுக்கு சரியாது காண்டெல்லாம் ராத்திரியில் உணசாது திந்திராயிருக்க சரியாது பிரஷ் மல்த்தண்டா சரியான விதானோடு பிரஷ் மல்த்தண்டா சமர்ப்பகவாது பிரஷ் மல்த்தண்டா வா ரீத்த பாயத சீக்கல பரியர சாத்தியஜி அது ஒட்டிக்கு நம்ம தேகத ஆரோக்கியல எட்ட ரீத்திடு ஆயிர சாத்தியம்
1: இது சாமான்யாவது இல்லை தன்னை ஜோக்கில் பொறுப்பு சாப்பிட்றா ஜோக்கில் கூலி தக்குதாண்டா மோன் தக்குதாண்டா இன்ச்சின போட்டு கிளவு ஜோக்கில் கண்டு போகுது கூலி தக்குதானே கூலி தக்குதா பண்ணு சாப்பிட்றோம் இன்ச்சின ஜோக்கில் இருந்தாதா பண்ணுறாங்க
0: சரி சரி பாரி அட்ட பிரச்சனை ஜோக்குலு கெலவு கூலி லெக்கலக்கு ஆக்ஷன் மல்த்துது புக்கடி மோனைக்கு நீர் பாடுது கூலி லெக்கு திப்பிச்சார் பாயமுக்கு பத்து சேவர் பேர் கூலி லெக்கு திப்பிச்சார் ஒரு மோனை சன்னி ஒரு பேர் பாயமுக்கு பேர் பரப்பேர் கூலி லெக்கு திப்பிச்சார் ஒட்டார அமசரம் அஞ்சனே கெலவு ஜோக்குலு சூர் தெக்கலக்க மாப்பேர் எதிர் மாத்திரம் தெக்குவார் எதிர் மாத்திரம் தெக்குண்டா ஜுவர தெக்கலக்க பேஸ்ட் உள்ள பாய் பாடுபேர் உப்பி வேறு பரப்பேர் எதிர்த்த கூலி மாத்திரம் இன்ச்சார அவ சுலபம் ஒர ஒர உஜ்ஜி உஜ்ஜி லெக்க மாப்பேர் பறக்க சந்தாவனே அனுப்பேர்தா அஞ்ச பறக்க சந்தாவது பரப்பேர் நெட்டு தானே அப்படின்னு ஜோக்குலேனு அப்பாமே சுரூக்கு அக்கலேனு பிடிப்பினட்டு அது அப்பா மேல கேர் தேத்தோடு ஜாக்கிரத தேத்தோடு அக்கலேனு போல கூலி தெக்கலேன்னு அக்கலேன் பிடித்து விட்டுனது பிரஷ் பத்தோந்து அக்கலாம் கைட்டு பத்தோந்து கூலி தக்கற அபியாசம் கூட அக்கலேன் அது சரி அபியாசம் அல்த்தது புக்க தினோல அக்கலாம் எதிரோடு இப்போடு சுரூக்கு அபியாசம் அல்போடு புக்க அக்கலாம் எதிரோடு அக்கல பிரஷ் மல்பலக்க தூவோடு புக்க நிக்கலாத்துக்கு பிடித்து முடியாருல அக்கல அபியாசம் தப்பு பிரதி ஒரு அக்கல ஒவ்வொஞ்சி அபியாசம் ரூடி ஆண்டா அவ துராபியாசாவாடு எட்ட அபியாசாடு ரூடியாண்டா புக்க மனசு பிடிப்பு ஆய் பிடிச்சனால எங்க பிரஷ் மனத்துச்சுன்னா அதுக்கு சமாதானம் எப்படி அஞ்சு ஆ ரீத்திரி ஜோக்குலேக்கு நம்ம இல்லையடு சுருக்கு நம்மனே கைட்டு பத்து அபியாசம் அனுப்பிடு புக்க அக்கலின் தூது அபியாசம் அனுப்பிடு அக்களுக்கு தெக்கு வரைச்சாரு சரி அக்கல அபியாசம் ஆய் புக்க கொஞ்சம் ரூடி ஆய் புக்க அக்கலாத்தையே தெக்கு வரும் தெக்கு சின்னதானே அப்படின்னா பாய்டு பிளாக்னு பத்தோம் சுருக்கு கொஞ்சம் அண்டு அண்டு ஆக்ரத லைக்க சுருக்கு பத்தோம் நிதானவாத அண்டு பத்தினவு கட்டி ஆப்பணும் கால்சிபிகேஷன் அனுப்பி பாய்டு இப்ப நான் தொல்லு ரசோது கால்சியம் ஒய்த்தோந்து அவு கட்டி ஆப்பணும் గట్టి అయినది బుక్క ఆయన దగ్గర ఆపచ్చు అవి కూడా ఒసడుకు సంబంధపడిన రోగులకి ఇలా వరప ఒసడు ఊత వరపున బాపు ಬುಕ್ಕ ವಿಪರೀತ ರಕ್ತಸ್ರಾವ ಆಪುಂಡು. ಬುಕ್ಕ ಕೂಲಿ ಏಡಿಡ್ದಲ ಸೇರುಂಡ ಅವು ಅಲ್ಪ ಅಲ್ಪ ಹೊಟ್ಟೆ ಆಪುಂಡು. ಕೂಲಿ ಹೊಟ್ಟೆ ಆಪುನ ಎಂಚಮಂಡ ಅಲ್ಪ ಸೇರ್ದಾನಾಗ ಒಂಜಿ ರಾಸಾಯನಿಕ ಕ್ರಿಯೆ ಆಪುಂಡು, ಉರುಗುವಿಕೆ, ಫರ್ಮೆಂಟೇಷನ್ ಮಾಡುದು ಉರುಗುವಿಕೆ ಅನ್ನ ಬರೀಕೆ. ಅಪಗದಾನ ಆಪುಂಡ ಐಟೊಂಜಿ ಐಟೊಂಜಿ ಆಸಿಡ್ ಉತ್ಪತ್ತಿ ಆಪುಂಡು, ಆಮ್ಲೀಯ ಒಂಜಿ ದ್ರವ ಉತ್ಪತ್ತಿ ಆಪುಂಡು. ಆ ಆಮ್ಲ ಈ ಕ್ಯಾಲ್ಸಿಯಂ ವೈಪುನ ಅಂತ ಶಕ್ತಿ ಒಂಜಿ ಆಸಿಡ್ಗೆ ಇರು ಎಲುತ್ತ ತುಂಡು ಪಾಡಿಯಾರ ಒಂದು ಬರ್ತಾನ ಮೆತ್ತಿನ ಅಂಚನೆ ನೆಟ್ಟು ಕ್ಯಾಲ್ಸಿಯಂ ಉಂಟು. ಕೂಲಿಡ್ ಹೆಚ್ಚಿನ ಅಂಶ ಕ್ಯಾಲ್ಸಿಯಂ ಇಪ್ಪುನ. ಆ ಕ್ಯಾಲ್ಸಿಯಂ ಊರಾಯ್ಡ್ ಪಿದಾಯ್ ಬತ್ತನ ಕೂಲಿ ವೀಕ್ ಆಗ ನಿಧಾನ ವೀಕ್ ಆದ ಅಲ್ಪ ಕೂಲಿ ತುಂಡ ಆಪುಂಡು, ಕುಂಬಾಯ್ಲೇಕ ಆಪುಂಡು. ತುಂಡ ಏನಿದೆ ಬುಕ್ ಅಲ್ಪ ಹೊಟ್ಟೆ ಆಪುಂಡು. ಹೊಟ್ಟೆ ಅದು ಉಳಾಯ್ದ ಪೋರ್ಷನ್ ಪೋಂಡ ಮೇಲ್ಡ್ ಎನಾಮಲ್ ಗಟ್ಟಿಪ್ಪುಂಡು. ಎನಾಮಲ್ ಅವರ ವೀಕ್ ಆಂಡ ಉಳಾಯ್ದ ಪೋರ್ಷನ್ ಕೂಲಿದ ಆತ ಗಟ್ಟಿಚ್ ಆಯ್ನ ಆತ ಫಾಸ್ಟ್ ಅವು ಪ್ರೊಸೀಡ್ ಆಗ ಉಳಾಯ್ದ ಆಯ್ತು ಕೂಲಿದ ಸಿರಿ ಯಾರೇ ಕಡೆ ಬರಲಿ ಕೊನೆ ಪಲ್ಪ್ಗೆ ಹೋದು ನರಕದಾಗದು ವಿಪರೀತವಾಗಿ ಬೇನಾಸುರು ಆಪುಂಡು. ಅಪ್ಪಗ ಜನಕ್ಕೂ ರಾಗ ಮಾಡಬೇಕು ವಾ ಬೇನ ಅಂಡಲಾವಪ್ಪ ಕೂಲಿದ ಬೇನಾತಂದು ಅಂಚ ಕೂಲಿ ದೆಕ್ಕನ್ನಿರ್ದಾದೇ ಒಂದು ಪೂರ ಇದು ಸಮಸ್ಯೆ ಶುರು ಆಪುಂಡು. ಜೋಕ್ಲೆಗೆ ಇರಬಾರ್ಲೇ ಕೊನೆ ಜೋಕ್ಲೆಗೆ ದಾನೆ ಅಲ್ಪಂಡ ಸುರುಕ ಅಪ್ಪಮ್ಮಿಗೆ ಯಾರು ದಿತ್ತು ದೆಕ್ಕುಜೇರು ಅಕ್ಕಳಿಗೆ ಅಭ್ಯಾಸ ಮತ್ತು ರೂಢಿಸದ್ಬೋದು ಹೋಗ ತನ್ನ ತೀಯಕ್ಕೆ.

0: மாத்திரைகளா நமஸ்கார. யான ஹள்ளிமனை ஹைதராளி பண்றது கொய்யூரு. யான்ல ரேடியோ நீனாதான் கேனந்துல லைக் சகார மல்பிளே ரேடியோ நீனாதான் 90.4 FM உன்னை நிகழும் மாத்திரல கேன்லே குஷிப்படையிலே.
1: நமஸ்கார, என் ஜெகதீஷ் நாய் கன்னியாடி உஜிர தர்மஸ்தல நடுட்டு நீல சிம்ம அல்பின் ஜங்காடி உண்டு பொண்டது அங்காடி பதினேழு வருஷம் பண்டது பேர் எடுத்து மித்தறது திருத்து போட்டு என்ன வெறிமொழி கட்டாது எத்து நாள் பண்ணித்தான் மாத்திரல வலி உண்ட வரல நீனாதா என்ன கேனும் இல்லை நிக்கலா கேனில்லை.